ஒரு கிரியாரி புரேனு ஒரு கே ப்ரோவா ப்ரோட்டினா ஒரு தன் தோல்பி ஷோக்கை மீனு ஒரு நர்திஸ்தி நாகா ஆ இது நர்